0: has to release 3,500 CUSACs daily for 15 days. The directive seeks compliance with the water panel's order, and this is the 2018 Supreme Court verdict, taking the Cauvery battle now to the Supreme Court. The DMK is seeking that immediate release of water, alleging that Karnataka has ignored those panel directions, and the plea highlights the pending shortfall and demanding steps in order to safeguard farmers. Then we have Tamil Nadu alleging a breach of its water share and farmer distress, and Karnataka citing scarcity and low shortage levels. With the standoff only escalating, the final decision rests after that all-party meeting that's all scheduled for 1.5 hours' time from now at 11 o'clock this morning.
1: Part of the stand of Karnataka government is that I have to take my opposition party leaders into confidence. I have to seek the legal advice. Then I will take a call after discussing with them. Ultimately, I am trying to tell you, they have ordered for 3,500 cubic of water. Now, today, I am very happy to inform that the inflow is about 25,000 cubic, which is coming as on today. And about RMG has 95%, Kabuni has 36%, 93%, KRS has 36%, and Hemavati has 67.61%. That is the latest position. So, last 100 years, I would like to tell you, this is the lowest which has been left out to Tamil Nadu. But we will request all of them. Let us all work together.
2: கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு வகையில் தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, சட்டசபையில் இருந்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அதிமுக இருக்கிற அனைவரும் சேர்ந்து தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறம் திடீர்னு எங்கிருந்து ஞானம் வந்துச்சு, அவர்னால் தூங்கிட்டு இருந்த அதிமுக 2 நாள் கழிச்சு வந்து இல்லை நீங்கள் வந்து இந்த தீர்மானத்தை எடுக்கின்றாங்க. அதுக்கு எதிராக இப்போ போய் அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. ஸோ அவங்களையும் அது இல்லாமல் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது எது அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி தான். அவர் பார்த்து படித்தாரோ அவர்கிட்ட அவருக்கு எதுவுமே தெரியல, யாரோ கொடுத்த படிச்சிருக்காரு. 2 நாள் கடைசி நாள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு, அவங்களுடைய மொத்த குறிக்கோளை எந்த வகையிலாவது முதல்வர் அவர்கள் வந்து இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவாரோன்ற ஒரு பயத்தில் தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வராங்க. இவர்களை வைத்து கூட நீங்கள் எப்படி எதிர்கட்சி நீங்கள் ஒத்த கருத்துடன் நம்ம வந்து ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். நமக்கான தேவை நம்மளுடைய நீரை பெறுவதற்கு, அதுக்கு தேவையான அனைத்து வழிவகைகளையும் முதல்ல செஞ்சுட்டு வர்றாரு.
0: And in other news, a year after the horrific Belgaum terror attack that shocked the nation, Kashmir has once again witnessed a chilling act of targeted violence. This time, the victims were not tourists, but migrant. These are migrant laborers from Chhattisgarh trying to earn a living hundreds of kilometers away from their homes. Their families now allege that the terrorists asked what religion they belong to before opening fire, echoing the same pattern that was seen in the attack that took place in Belgaum.
3: They had gone to Kashmir in search of work, to build homes, to feed their families, but became a victim of terror attack. In Kulgam, terrorists opened fire at a brick kiln, killing 2 migrant laborers from Chhattisgarh, Deepak and Bhupendra. Both had traveled to Kashmir with one dream: to earn enough to give their families a better life. But what has made this attack even more disturbing is what the families are alleging. Victim Deepak's brother says that the attackers first asked his religion before shooting him. The family claims the victims were identified before the bullets were fired.
4: Jo atankiyon ne usko jati samaj puch karke goli mari gayi hai. ये आतंकियों का कारनामा है, ये देखिए कि उसको जाति पूछ करके जा करके गोली मारी है।
3: In villages across Chhattisgarh, grief has replaced hope.
5: उसका एक 2 साल का छोटा सा बच्चा है और उसके पिताजी भी प्लान गए हुए हैं, उसके पिताजी बाहर में रहते हैं अलग जगह और ये जम्मू कश्मीर भी गए थे। अब एक चिराग था, वही उम्मीद था और उसके बच्चे के लिए हम लोग शासन से यही मांग कर रहे हैं कि उसका पढ़ाई के लिए रहन सहन अपने अपने खर्चे से कराएं।
3: The men who had left home carrying lunch boxes and dreams are now returning in coffins. The attack has revived painful memories.